0: லங்காவே விளாவிங்
1: ஸ்ரீலங்கே ரித்மய விஷ்வே சிசாரா
2: லைவ் எஃப்எம் liveFM.lk

0: கல்லாவின் பாந்தர் பாய்
1: விசாயம்.lk
2: www.livefm.lk ஹீத்த பேனவன.